பால் சிறப்பு கடா கருத்து பிறகு பால் ஆது புருஷ கான கிருத்தார் பகுதி நாக்கை பிராணி தார் ஜோ ஜோ ஜப்பே சோ பனீத் பகத் பாயலாவே மனஹீத்து